பக்கம் ஆயினில் பக்கமில் يا رسول الله كم كبير حنت إليك وكم عين